ஸ்லீவர்ஸ் அஞ்சி அஞ்சி சுலச்சர்த்தர் ஏ நீ ஹே கத்தர் பத்தர் ஏ ஹே சோலா சுஹத்தர் ஏ ஹே சோலா சுஹத்தர் சுந்தரோ சுந்தரோ ஹாஜி ஏ